0: லெஜண்ட்ஸ் லைக் பண்டிட் ரவிசங்கர், டி கே ஜெயராம ஐயர், பன்னாலால் கோஷ், இவன் சங்கர் சாஸ்திரி. திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, எ வாய்ஸ் தட் டிட் நாட் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பட் யுனைடெட் தி கண்ட்ரி அண்ட் செலிப்ரேட் தி கல்ச்சரல் சோல் ஆஃப் இந்தியா.
1: Whether they hail from the gharanas of classical music, Hindustani or Carnatic or Western classical, whether they perform folk or tribal, pop, rock or jazz, devotional or fusion, at least three generations of musical luminaries are grateful for the talent spotted, the platform provided, the preservation of intangible heritage. Here are Merlin D'Souza and Hamsika Iyer, part of an eclectic all-women folk fusion band named Indiva, acknowledging their gratitude to the iconic All India Radio.
2: Dad was a musician, played many instruments, and in fact he was an AIR artist, sang at the age of 8 or 9, so the influences have been very early.
3: My dad also has been an All India Radio artist. I've come with him and just played the Tanpura when he would come in.
1: The last word and music too comes from Indiva.
2: Here's Indiva's tribute for All India Radio for being